Hi, Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.